பரிசமா இதால் ஓம் பேரஸ் அந்தரிக்கு டாடி ரவசிபன் சாக்கார் சார் சர்டிபிகேட் அந்தரிக்கு டாடி சம்பத்தனமான சுனாய் கனிபிக் பேரஸ் பிஸ் பிஸ் ரேக்கி ராசின்